0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு ராகம் DTH. இப்பொழுது கேட்கலாம் BV பாலசாயி அவர்களின் புல்லாங்குழல் இசை. ஸ்ரீ மகா கணபதே ஆபோகி ராகத்தில் NS ராமச்சந்திரன் இயற்றியது கண்டச்சாப்பு தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now present a flute recital by BV Balasai. He begins his recital with Shri Mahaganapate in Rag Abogi, set to Kanta Chaputal, a composition by N.S. Ramachandran.

0: நின்னு நேர நம்மி நானுரா. பந்துவராளி ராகம், ரூபகதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
1: He now presents Ninnu Nera Nammi Nanura in Rag Panduvarali, set to Rupakam Thal, a composition by Thyagaraja.

0: பி வி பாலசாயி அவர்கள் இனி வழங்கியிருப்பது இதி நியாயமா. பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, மாளவிராகம் ஆதிதாளம்.
1: பி வி பாலசாயி நவ் பிரசன்ஸ் இதி நியாயமா இன் ராக் மாலவி செட்டு ஆதிதாளம், அ காம்போசிஷன் பை பட்டணம் சுப்பிரமணிய ஐயர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி வி பாலசாயி அவர்களின் புல்லாங்குழல் இசை. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், குரு காரைக்குடி மணி அவர்கள் மிருதங்கம். சாமகான பிரியகரம் கீரவாணி ராகத்தில் குரு சுரஜானந்தா இயற்றியது மிஸ்ரசாப்பு தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by B.V. Balasai. The accompanying artists are M.A. Sundareshwaran on the violin and Guru Karaikudi Mani on the mridangam. Continuing the concert, now listen to Samagana Priyakaram in Rag Keeravani set to Misra Chaputal, a composition by Guru Surajananda.

0: ஹே கோபால, சூர்தாஸ் பஜன், ஆதி தாளம், திஸ்ரகதி.
1: பி வி பாலசாய் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் ஃப்ளூட் ரிசைட்டல் வித் அ பஜன் பை சூர்தாஸ், ஹே கோவிந்த ஹே கோபால.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது பி வி பாலசாயி அவர்களின் புல்லாங்குழல் இசை. இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You are listening to a flute recital by B.V. Balasai. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. Anytime Indian music.

0: தியாகராஜ கிருதி, கனுகொண்டினி, இன்றாக் பிலஹரி, செட்டு ஆதிதாள்.
1: கார்யக்ரமலோ முந்துகா கனுகொண்டினி, பிலஹரி, ஆதிதாளம், தியாகராஜ சுவாமி வாரி கிருதி வின்டாரும்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக சரசி ஜாக்ஷ என தொடங்கும் ருத்ரபட்னம் வெங்கட்ராமையா இயற்றிய வர்ணம் நாயகி ராகம் கண்டச்சாதி திரிபுடை தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: Nirmala Badri அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மமகுலேஸ்வரம், ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது தோடி ராகம் ரூபகதாளம்.

ஜெயதி ஜெயதி பாரத மாதா. மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது. கமாஸ் ராகம் ஆதி தாளம் திசிற நடை.

0: இதுவரை நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime in

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் TS உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ டிவி நமச்சிவாயம். ஹி இஸ் அகாம்பனிட் பை திருக்கோகர்ணம் ஸ்ரீ TS உலகநாதன் ஆன் த வயலின் and Tanjavur Shri R. Ramamurthy on the Mridangam. Nigashiyil Mudalil, Tattwa Mariya Tarama, Papanasam Sivan Padal, Reethi Gaula Ragam, Adi Thalam. The concert begins with Tattwa Mariya Tarama, composed by Papanasam Sivan, in Rag Reethi Gaula, set to Adi Thal.

இனி பரிதாபமு தியாகராஜர் கீர்த்தனை, மனோகரி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பரிதாபமு, கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா, இன் ராக் மனோகரி, செட் டு ரூபக்தாள்.

இனி அபிமான பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம் பேகடராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு அபிமான கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் பேகட செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோக்கர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவாரூர் ஸ்ரீ.

வி நமச்சிவாயம். He is accompanied by Thirukokarnam Shri T.S. Ulaganathan on the violin and Thanjavur Shri R. Ramamurthy on the mridangam. இனி பரமபாவன ராமா. ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சாகித்யம். பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம். Listen now to பரமபாவன ராமா, written by ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார், composed in ராக் பூர்வி கல்யாணி, set to ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் டிவி நமச்சிவாயம் அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Thiruvarur Shri T.V. Namachivayam. He was accompanied by Thirukokarnam Shri T.S. Ulaganathan on the violin and Thanjavur Shri R. Ramamurthy on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.